0: 哎，手里要，手里要给你打个中文呐，手里要交交给你的。
1: 饶，饶我嘞，我太饶不爸爸的。但是，但是我也哭呢。
0: 娘啊，你看你还能打个中文呐？我不说了，老公，你哭你家个看你哭了问题，交交。谁给你安排干这个交？哎，这安排的？
1: 你赔了点哪？赔了点哪？爸爸的赔了点哪？老师，老师，爸爸不带个熊车，爸不给咱呢。小的都是我你三五三的么多？你大姑，我们的村里多么怕的你，也都丢苦多哎妈呀你！
2: 妈，我们的来看这个大爷的呗。
1: দেবেকি দিলই তো
2: কোথায় যাব আমরা
1: কোথায় সুলোয় সুলোয় যাবো